0: இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யற காலங்கள்ல வயல்வெளி, தேயிலை தோட்டம், நீர்நிலை இப்படியான இடங்கள்ல நிக்கிறத தவித்துக் கொள்வோம். மோட்டார் சைக்கிள், டிராக்டர்ஸ், படகுகள் இந்த மாதிரியான வாகனங்கள்லயும் பயணம் செய்யறதையும் தவித்துக் கொள்வோம். இன்னைக்கு நாங்க கடைபிடிக்கிற பாதுகாப்பே நாளைக்கு நம்ம உயிரை காப்பாற்றும்.
1: வழங்கியது வணக்கம் தாயகம்.
2: 103.9 மற்றும் 104.1 www.shaktifm.com இனூடாக வணக்கம் தாயகம் கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 6:15 ஆயிருக்கு. இப்ப குட்டீஸுக்கான டைம் இது. ஓகே குட்டீஸ், நான் கேள்வியோட ரெடியா இருக்கிறேன். கேள்வியை கவனமா கேட்டு சரியான விடையை நீங்க அனுப்பி வைங்க. உங்களை மாதிரியே ஒரு குட்டி பொண்ணு ஒரு வேளைக்கு 3 பிஸ்கட் படி ஒரு நாளில் 3 வேளைகள் சாப்பிடுவாங்கன்னு சொன்னா 4 நாட்களுக்கு அந்த சிறுமிக்கு தேவைப்படக்கூடிய பிஸ்கட்டுகளின் எண்ணிக்கை எவ்வளவு? ஒரு சிறுமி ஒரு வேளைக்கு 3 பிஸ்கட்டுகள் படி ஒரு நாளைக்கு 3 வேளைகள் பிஸ்கட் சாப்பிடுறதா இருந்தா 4 நாட்களுக்கு அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய பிஸ்கட்டுகள் எத்தனை? சரியான விடையை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா வழம மாதிரியே வாட்ஸ்அப்ல அனுப்பி வைங்க. தெளிவா எனக்கு வாய்ஸ் பண்ணி அனுப்பி வைங்க. 07 0728385 4 சைஃபர் சக்தியோட வாட்ஸ்அப் நம்பர். ஓவா ஹைலண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய மகேந்திர ராஜ் தன்னுடைய பிறந்த நாள் கொண்டாடுறாரு. மனைவி சுசீலா, மகள் திவ்யாஷினி, மகன் கிருதிஷ் வாழ்த்தி இருக்காங்க. கந்தானியை சேர்ந்த சசிகலா தன்னுடைய பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. அதே நேரத்தில் மதன் கோகுல் நேற்று பர்த்டே கொண்டாடி இருக்கிறாங்க. ரெண்டு பேருக்குமான வாழ்த்துக்களை குடும்பத்தினர் சார்பாக அம்மம்மா அமராவதி, மாமா மாரான சுகுமார், சுரேன், சுபாஷ், ஸ்ரீநாத், நந்தன், அத்தைமார்களோடு சேர்ந்து எல்லா உறவுகளுமே வாழ்த்துவதாக தலாத்துவோயாவை சேர்ந்த ராகேஷ் இந்த வாழ்த்து அனுப்பியிருக்காங்க. நேரத்தில் தலாத்துவோயாவை சேர்ந்த யதுஷிகாவுக்கும் சந்தோஷமான பிறந்த நாள் வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இது ஆனந்தம் திரைப்படத்துக்காக இசை ராஜ்குமாரின் இசையில் ஹரிணி மற்றும் உன்னிகிருஷ்ணன் பாடும் பாடல். வணக்கம் தாயகம் கேட்டுட்டு இருக்கீங்க. 103.9 மற்றும் 104.1

0: எப்போதும் பற்றுச்சீட்டை பெற்றுக் கொள்ளுங்கள். நியாயமற்ற விலைகள் தொடர்பாக இம்மிடம் முறைப்பாடு செய்யுங்கள்.
1: The right pick. வழங்கியது.
2: புதிய தயாரிப்புகள் குறைந்த விலையில் இப்பொழுது கீழ்ஸிடம் இருந்து 100 கிராம் பூசணிக்காய் ₹11, 100 கிராம் புலிவாழைப்பழம் ₹9, 100 கிராம் நடுத்தர இறால் ₹189. கீழ்ஸ் புதியவை குறைந்த விலையில்.

0: புதிய உலகை வென்றிடும் எமது விவசாய தலைமுறைக்கு தோல் கொடுக்கும் கோவிசெட்டர்.
1: வெளிநாட்டு செய்திகள்.
2: ஈரான் மீதான திட்டமிட்ட தாக்குதல்களை கட்டார், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு ராஜ்யம் ஆகிய நாடுகளின் கோரிக்கைக்கு இணங்க கைவிட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் கட்டார், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு ராஜ்ய நாடுகளின் தலைவர்கள் விடுத்த கோரிக்கைக்கமைய தாக்குதல்களை நிறுத்த திட்டமிட்டுள்ளதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி கூறியுள்ளார். ஈரான் மீது இன்று ராணுவ தாக்குதல்களை நடத்துவதற்கு திட்டமிட்டிருந்த நிலையிலேயே வளைகுடா நாடுகளின் கோரிக்கைக்கமைய இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். தீவிர கலந்துரையாடல்கள் முன்னெடுக்கப்படுவதாகவும் அமெரிக்காவினால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒப்பந்தம் ஒன்று ஏற்படுத்தப்படும் எனவும் கட்டார், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு ராஜ்ய நாடுகளின் தலைவர்கள் தம்மிடம் தெரிவித்ததாகவும் அமெரிக்க ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒப்பந்தம் ஒன்று ஏற்படுத்தப்படாவிட்டால் ஈரான் மீது தாக்குதல் நடத்த தயார் நிலையில் இருப்பதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதியின் இந்த பதிவை விமர்சிக்கும் வகையில் ஈரானிய அதிகாரி ஒருவர் சமூக ஊடகங்களில் கருத்துக்களை பதிவிட்டுள்ளார். வலிமைமிக்க ஆயுதப்படைகளை கொண்ட ஈரான் அமெரிக்காவை பின்வாங்கவும் அடிப்பணியவும் வைக்கும் என அரசியலமைப்புக்கான ஆலோசனைகளை வழங்கும் குழுவின் உறுப்பினர் ஒருவர் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக வெளிநாடுகளுக்கு செல்லும் போது இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் பதிவு செய்வதற்கு போதுமான வெளிநாட்டு உள்ளூர் அனுபவம் இல்லாதவர்களுக்கு பணியகத்திலிருந்து பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. வீட்டு பராமரிப்பு உதவியாளர்களுக்கான பயிற்சி 15 நாட்களுக்காக வழங்கப்படுகின்றது. இது செயல்முறை பயிற்சியுடன் வழங்கப்படுகின்றது. நிறுவனங்கள் மற்றும் தொழில்துறை வேலைகளுக்காக 2 நாட்கள் பயிற்சிகள் வழங்கப்படும். அதேவேளை சைப்ரஸில் வீட்டு தாதியர் பணிகளுக்காக வெளிநாடு செல்லும் ஆண் தொழிலாளர் தாதியர் பணியில் 6 மாதங்களுக்கு மேல் அனுபவம் பெற்றிருந்தால் 2 நாள் வீட்டு வேலை அல்லாத பயிற்சிக்கு விண்ணப்பிக்க முடியும்.
1: கனவு மேய்ப்பட கனவு மேய்ப்பட வழங்கியது.
3: குறுக்கு வழியில் செல்லாமல், சிறிய லாபங்களுக்கு ஏமாற்றம் அடைந்து தவறான பாதையில் செல்லாமல், உங்கள் உழைப்பிற்கு பெருமதி சேர்ப்பதற்கு உரிய முறையில் வெளிநாட்டில் நீங்கள் உழைக்கும் பணத்தை சட்ட ரீதியாக அனுப்புங்கள். இது இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் வழங்கும் ஒரு செய்தி.
4: விளையாட்டு செய்திகள்.
2: 2026 IPL கிரிக்கெட் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியுடனான நேற்றைய போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி 5 விக்கெட்டுகளினால் வெற்றி பெற்றது. போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 7 விக்கெட்டுகளை இழந்து 180 ஓட்டங்களை பெற்றது. பெட் கமின்ஸ் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். 181 எனும் வெற்றி இலக்கை நோக்கி களமிறங்கிய சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி 19 ஓவர்களில் 5 விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து வெற்றி பெற்றது. இம்முறை தொடரில் இதுவரையான போட்டிகளின் பிரகாரம் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் ஆகிய 3 அணிகளும் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். கேட்டது விளையாட்டுச் செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். கடும் மழையால் ஏற்பட்ட அனர்த்தங்களில் 5000 மேற்பட்டோர் பாதிப்பு. பயிர் சேதங்கள் தொடர்பில் 14 நாட்களுக்குள் அறிவிக்குமாறு விவசாயிகளுக்கு அறிவுறுத்தல். உள்நாட்டு இறைவரி திருத்த சட்டம் மூலம் இன்று பாராளுமன்றத்துக்கு. போலியான தகவல்களை சமர்ப்பித்து டின் இலக்கத்தை பெறுவோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை. அரசு நிறுவனங்களில் 1 தடவை மாத்திரம் பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் போத்தல்களை கொள்வனவு செய்ய தடை. ஈரானுக்கு எதிராக திட்டமிடப்பட்ட ராணுவ நடவடிக்கையை வளைகுடா நாடுகளின் கோரிக்கைக்கு அமைய கைவிட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி தெரிவிப்பு. இத்துடன் சக்தி எஃப்எம் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி நிறைவடைகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் அடுத்த பிரதான செய்தியினை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
4: நியூஸ் ஃபர்ஸ்ட் காலை நேர பிரதான செய்திகள்.

நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரதான செய்திகள். வழங்கியது உங்கள் போன் மூலம் நேரடியாக பணம் செலுத்தும் சுதந்திரத்தை அனுபவியுங்கள். அங்கா கியூஆர் இப்போது உங்கள் டிஜிட்டல்

0: வணக்கம் தாயகம் தொடர்கிறது. வணக்கம் தாயகம்
1: இது தகவல் போட வேண்டும் பத்திரிகையில் வெல்வதற்கு இலக்குமான ஒருத்தர் என்எல் பிஜாயா தேசியத்தர் சபை.
2: இலங்கையின் முன்னணி வணிக நிறுவனமான மெல்வா, மெல்வா ரோலிங் தரத்திலும் நம்பிக்கையிலும் முன்னணி.
3: அரசு பணியாளர்களாகிய உங்களுக்கு விஷயோட விலையில் பிவைடி வாகனத்தை இன்றே முன்பதிவு செய்யுங்கள்.
4: பஜாஜ் சிடி 100 லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம் டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட்டிடம் இருந்து.
5: சிக் பிளாக் ஹெனா ஹேர் கலர் குவேட் இப்போது வெறும் 130 ரூபாய் மாத்திரமே.
6: 3-5 இடைப்பட்ட வயதுடைய குழந்தைகளுக்கானதாகும் நாக்ரோ 4 HMO எதிர்காலத்திற்கான போஷனை.

0: பாதசாரிகள் கடவையை கடக்கும் போது அவதானமாக இருப்போம். வாகனங்கள் முழுமையாக நின்ற பிறகுதான் பாதையை கடக்கணும். ரோட் கிராஸ் பண்ணும் போது கவனமா இருப்போம். பாதுகாப்பா வாழ்வோம்.
1: வழங்கியது வணக்கம் தாயகம்.
2: பச்சை கிளி பச்சை அம்மா.